0: எஃப்எம் அல்பா ஸ்டுடியோ அல்பா ஸ்டுடியோ எஃப்எம் அனுபா எஃப்எம் அனு ஹதராய் தசமாதராய் தசமாதரா எஃப்எம் டிவைன புரா
1: உதாசனாய் வினாடி 45.

அவசரத்தான வினாடி ஹாய் சூப்பர் சந்தாக் மொக்கத கட்டிய தடிபிடி கால வேடிக்கு வர கரண்ணே தானே ஹரியட ஹத்திர வேணும் ஆஃப் என்ன ஹரி ஹரிமே சிந்துட்டிக்கா தெக்கம வெள்ளிட்டிக்கு தடிபிடிய கருகணையான ஆடு புழுவா மம்மே வாங்கின தமாய் கியான ஹதானே ஹபை வாங்கின கியான ஹதனக்கூட மட மதக்கு நம்ம அங்குவாடு மதக்கரன்னு மோனிதே மிஸ் கருகன்னு ஹொந்தரே தமாய் செவனகள் ஆயுர்வேத ஔஷத நிஷ்பாதிர புத்கலிக்கு சமாகமா ஆயுர்வேத ஔஷத பாவிச்சுக்கிறேன் ஆயுர்வேத ஔஷதக்கான கதாக்கிறன ஓணவெலாவுக்கு ஓணமுக்கு நேட்டு மதக்கு நேக்கமதானா செவனகள் ஆயுர்வேத ஔஷத நிஷ்பாதிர புத்கலிக்கு சமாகம் விஸ்வாச இங்கு தோயான்னு புழுவாங்க வாட்டு மெத்தனிங் அவசக்கரண ஔஷதடிக்கு அருகான் செவனகல் ஆயுர்வேத ஔஷத நிஷ்பாதிர புத்கலிக்கு சமாகம் ஏ தரமட்ட ஹதவத்துட்டு லங்குவேஜ் ஆயத்தனையாக பேலாத்தினோம் ஹேத்துவ அனித்தாய் வகையை நெமை அனித்தாங் வகையை நெமை சீயட சீயாக் ஹரிம பிரதிபல மெத்தனிங் வாட்ட ஹம்பெனவா மொக்கத மெத்தன நிஷ்பாதிரே வென சியலும் ஔஷத கமல் பந்துல வீரப்பெரும வைத்தியத்துமான் அதிக்ஷனை அடுத்தே தமாய் நிஷ்பாதிரே வெண்ணே சஹா அணிக்கு தாவகாலிக விசந்தும் நெமேனே மெத்தனிங் ஹம்ப வெண்ணே சீயட சீயாக் ஹரிம விசந்தும் வாட்ட ஹம்ப வெண்ணே இதிங் ஏனிசா ஒயாத் அரகன பாவிச்சிக்கிறான் தங்குவா தியவடியாவது என கெனக் கேல ஹித்தன்னுக்கோ ஏஹே நாங் மெச்சட தவசா கொச்சர நாங் கட்டா கேவது தியவடியாவ ஹிந்தா ஹரியட கட்டட ரஹட கேமக்வத் கண்ணு புழுவாந்த கீ தனக்கட் நாங் கியாது பெஹெத் கண்ண ஹபை ஹெமதாமா தியவடியாவ தியவடியாவ தியவடியாவ ஹபை தங்குவாட் செவனகள் ஆயுர்வேத ஔஷத நிஷ்பாதிர புத்கலிக்கு சமாகமே தியவடியாவனுவே நிஷ்பாதனை வென செவனகள் மதுமே ஆரணி கேப்சூலுக்கு பாவிச்சுக்கிறான் புழுவா ஏ வகையம தமாய் பிரதீக்ஷாவ கேச உன அங்கபத வேதனாவ துரான் கண திவ்யமே ஔஷதே மேக்கணாங்க எதற்க தியன்ன மோனிலமாய் ஏ செவனகள் மதுக்கா கெஸ்ஸட பணியா அனித்தே தமாய் கேமாப்ரியாய் பட பிப்பனோ பட கெக்கும் பட அஜீர்ணய ஓ கொய் வேலே ஹதை இது கியான் பெஹே ඉතින් ඒ නිසා ගෙදරක අනිවාර්යෙන් අසමෝද කම්බෝතලයක් තියෙන්න ඕනි. එහෙම තියෙන අසමෝද කම්බෝතලේ 100%ක් ස්වභාවික සෙවණගල අසමෝද කම්බෝතලයක්ම වෙන්න ඕනි. ඒ අතරේ පැටිලිව වලට තිත තියන්න සෙවණගල ලිව බූස්ටින් කැප්සියුල් එකක් දැන් ඔයාලට පාවිච්චි කරන්න පුළුවන්කම තියෙනවා. ඒ අතරේ සෙවණගල ශ්‍රියාදේවි හාවිල්ලක සෙවණගල ජීව ශක්ති රසායනය සෙවණගල ජීව බල අම්ල පිත සුවේ සෙවණගල හන්දි රාජ තෛලය මේ විදිහට එකීමකී නොකි නිෂ්පාදන ගණනාවක් නිෂ්පාදනය වෙන්නේ செவனகல ஆயுர்வேத ஔஷத நிஷ்பாதிர புத்கலிக்கு சமாகமே கமல் பந்துல வீழப்பெடும் வைத்தியத்துமான் அதீக்ஷனை யட்டத்தேம்மாய் பொடி காலையாக நிமை வசர ஹத்தலியாக் புறாவட்ட அப்பே வெதக்கம் அப்பே உருமயக்க தமாயி செவனகல ஆயுர்வேத ஔஷத நிஷ்பாதிர புத்கலிக்கு சமாகம் கொடுநகென்னே ஜானுபோலி அப்பி வழக்க கொட அனுரகாமட்டிக்கே கெல்ல செட்டுக்கா திக்க அப்படி அது சிந்துவாக அப்பி ஹமதாம ஆட்டாதிரே உம்மா கேளாத்தினோம் மட்ட பொடி உம்மை கக்கே மகன் லொக்கு உம்மா இல்லனவா சந்துனி நதி ஷாமா சமன்மலி தேவி பூஜா தமிழா நிம்மாலி பூர்ணிமா சேவாந்தி சந்தலாம் காவிங்கினோ இட் பாஸ் குட் ஆஃப்டர்நூன் ஜானு அது மகி சுது மகத்தியாக போதேக்கா ஏட்ட அதுட்ட அவடுது பணசத்தாக் பலன் அவடுது பணசத்தாக் வேலாத் ஏயா ஏகே ஹஸ்பண்ட கதாக்கிறன்னு சுது மகத்தியாக எல்லாம் கொச்சர ஆதரணியா இதா டிக்க தவசா கியாட பஸ்ஸே அப்பே கட்டியனா சாமானியங்க ஒய் சுது மகத்தியா சுது மணிக்கு ஒவ்வொரு ஹலனவானே ஹெமதாம ஆதரங்க இன்னாரிதா அப்பித் சுப்பம் சுப்பு பந்திரியாக வேவா கேலா விஷ்கர்ணம் என்று மெஹம Happy birthday to you, happy birthday to you, happy birthday, happy birthday, happy birthday to you. அப்பே காலி ரமணி அம்மாக்கு சுது மகத்தியோ. Happy birthday. இதுக் நினோகி சுப்பம் சுப்பு பந்திரியாக்கு வேவாக்கியலா. நெற்றிமைக்கு அப்பி கொட்டம் கொடா காதிரேங்க வாட விஷ்கரணவா. ஓகே ஆதிரணிய சுது நோனா. வாட விஷ்கரணவா வகேமா. ඊර්වසේ රාජංගනේ වාසනා උඟක ආසමෙන් ආවහන්නේ හැමෝම එකතු කරගෙන ලස්සන සින්දුවක් අහමු හායි ජානුවක්කි දවස් ගානකින් මැසේජ් දාන්න බැරිුණා එකන මම බැලුව කොහෙද මේ කෙල්ල ගින් හිටියේ කියලා අම්මා තාත්තා දෙහියත කඩිය අක්කා ඊර්වසේ සම්පත් අයියා සුජීව අයියා එකතු කරගෙන ලස්සන සින්දුවක් අහමු අහමු අහමු මේ සින්දුවට එකතු කරගන්න ජානු මැනික අනිවාර්යෙන් මේ උපන්දින සුබපැතුම කියන්න මගේ නංගිගේ පුතා සසින්දු ගල්ලහා කළුආරච්චි ෆැමිලිකේ හැමෝමත් හඟුරංගිත ෆැමිලිකේ හැමෝමත් සිංගප්පූරුවේ සමිදා ලොකු අම්මා තමයි මැසේජ් එකේ වලා තියෙන්නේ
ඔක්කෝම අට ගොඩ්ඩාක් අතරින් විශ් කරනවා කියලා තියෙනවා. පොඩ්ඩට උම්ම එකකුත් දෙන්න ඕනි. Happy birthday to you, happy birthday to you, happy birthday, happy birthday, happy birthday to you. සසිදු පැටියෝ happy birthday. ඔයාගේ ලොකු අම්මි තමයි ඔන්න මට පණිවිඩය කිව්වේ ආඩ විශ් කරන්න කියලා. ඔයාගේ ෆැමිලි එකේ හැමෝම ආඩ ගොඩ්ඩම ගොඩක් ආදරෙන් විශ් කරනවා වගේම නෙට් ටීම් එකේ අපිත් ගොඩ්ඩම ගොඩක් ආදරෙන් happy birthday කියලා විශ් කරනවා. ඔන්න ලොකු අම්මි ඔයාට දෙන උම්ම එක මං දෙනවා හරිද? එතනින් පස්සේ අපේ බෙන්තරයි අවසේජාක් කියවලා තියෙනවා. ජානුනාගේ ගුඩ් ඊවිනිං ගින්දර දේවි ලස්සන සින්දුවකට මාවත් එකතු කරගන්න. බේක් හවුස් එකෙන් මට මොනවද මේ වල දින හවසට තේබොන්න මොනවද මෙව්වට කියන්න බෙන්තර අයියා. Thank you, thank you. හරිදා ගින්දරි අපිට වහින්න හදන්නේ ඒත් අපි වැඩ අම්බලන්සට බැමිනියම් වල දම්මිකා කලස්සන සින්දුවකට අපිවත් එකතු කරගන්න. තාතා හස්බන් වසන්ත දරුවා මිනිදු මෙත්සර නෙත්තහන හැමෝම යෝව එකතු කරගෙන ලස්සන සින්දක් අහමු. අදත් වැස්සේ හරි ඉන්දියා පරං කන්න කන්දු මුදුන හන්දියට එන්න ඕනි. පොල් සම්බල් සැරට තෙල් දාලා පරිප්පුත් එක්ක අද කන්න පුළුවන්ලු. ඉන්දියා පකාල අයිංකුරු දාලා ප්ලේන් ටියකුත් බිව්වනම් මේ වැස්සේ පංකාදු පහයි.

0: ஆர்சி பிராண்ட்ஸ் கார்னா என்ன தாம் ப்ரோ
1: மெல்டால் இசுரத்திய உன செம்பிரதிஷாவ அங்கபத வேதனாவ அபாசு தின சதா இக்மன் சாலைய மெல்டால் பாராசிட்டமோல் விசேஷேகி
2: சிடிபி ஸ்தாவர தன்பது வெதின் 15% தக்வா அசம சம பொலி அனுபாத வெடி விசர சதா 0.117388 அமதான நயஸ்வேரிகத கிரீம பிபிபி எல்கே அவுட்லுக் ஸ்டேபிள் ஃபிட் ரேட்டிங்ஸ் லங்கா லிமிடெட் ஸ்ரீலங்கா மகா பேங்க்வே அவசரலாத் பலபத்ர லாபி முதல் சமாகமகி
3: சேவை நியூது ராஜசேவக ஒபட வகேம விஸ்ராமிக ராஜசேவக ஒபட தென் விசேஷ மிலக்கட பிவைடி வாகனயாக 0.112125125 அமதான பிவைடி கருசரு சேவேட பேச சீமா ஜீவிதேட சென சீமா கொந்தி சசாய்தாய்
4: මගේ නම අනුෂා ලක්මාලි මම ඇක්ටිව් ප්ලස් එකට ආවේ පඩි පෙළවත් නැග ගන්න බැරුව මට ලොකු ධන හිස් අමාරුවක් තිබුණා අවුරුදු දෙකක් තිස්සේ මං ගොඩාක් දුක් විඳ

0: மந்தாரம் ரே வித் தரங்கா. மந்தாரம் ரே, மந்தாரம் ரே.
1: சஞ்சாரக அட்டே சிட்ட அமதான்ன 13:22 பிரைம் லேண்ட்ஸ்.
2: பிரதீக்ஷாவ கேஸ் உன அங்கப்பட்ட வேதனா துரன் கிரண திவ்யமய ஔஷதய செவனுகல மதுகா கேஸ்ட பெனிய செவனுகல ஆயுர்வேத நிஷ்பாதனய அப்பே வெதகம அப்பே உருமய 40 வசரக அபிமானய செவனுகல ஆயுர்வேத 0747 21 540.

0: மந்தாரம் ரேர் வித் தரங்கா. மந்தாரம் ரேர், மந்தாரம் ரேர்.
1: විශේෂඥා